திருக்கிறதுக்கு தக்கலான் தின தின தா உஸ்தாத் முனீர் காசா திருக்கிறதுக்கு தக்கலான் தின தின தா கே திருக்கிறதுக்கு தா கே திருக்கிறதுக்கு தா தினா அனக தேதா தாக்கிறதுக்கு தாக்கிறதுக்கு துன்கிறதுக்கு திருக்கிறதுக்கு தக்கலான் கினக்க தேட்டு தகனக தாக்கிறதான் கே கினா அனதி கே திருக்கிறதுக்கு தக்கலான் தி கே திருக்கிறதுக்கு தக்கலான் தி